0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன்.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: லைஃப் ஏன் நோ ஜோக் மேன் நோ யால் நோ வாட் இட் இஸ் யா பீட்ஸ் பாய் பண்டிஸ் ஒன் கிவ் இன்